0: மறஜான்.
1: கலோ டி பாடன் முஞ்சுல் பெஞ்சோலன் உச்சி உச்சி
2: மின்யாக் கோசோக் ஜாப்துங்கள்.
1: Sensasi terbakar di dada, kesulitan menelan, atau mengalami GERD,
2: minyak gosong.